0: எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு.
1: இல்லாதவரை இகழ்வர் செல்வரை புகழ்வர்.
2: The poor are often despised and the wealthy often receive respect, but this is not always as it should be.
0: அருளோடும் அன்புடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல்.
1: அருளும் அன்பும் இன்றி வரும் செல்வத்தை கைவிடுக.
2: Give up wealth earned without love, goodness and dignity.
0: அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு.
1: அன்பின் குழந்தை கருணை அதனை வளர்க்கும் செவிலி செல்வம்.
2: Kindness is the child of love. Wealth should be used to nurture that child.

0: குட்டீஸும் சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமல்லும் போடினே தென் வந்த பயிறு கடினே தந்தையான பேச்சினே ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சினே வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சூழ்ந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு காவே.

கதை திருமணம் படம் தமிழ்நாடு எங்கள் தந்தைய நடந்த பேச்சின் ஒரு சக்தி பிறக்கிற பூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். 7 வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்பு தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள்

தங்களின் மனதை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியின் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

0: கண்டோ இல்லை கேப்பா மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின் வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அதுவும் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பிரமே பேசி பைதாண்ட வண்ணம் பூசி சிறுவைக்க பார்த்தமே நீ சீரி வாவா வெள்ளே
1: அமைப்போம்

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெரு கூட்டமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அண்ண குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளுப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்ய ஆகும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலமாயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா, இதைத்தான் எழுதுறியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவும் எங்கள் பாரத தேசமென்ற கொட்டவும் கொல்லி போதல தனி காலில் மணிகள் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்து நம்முள் வேண்டுவது மேற்கிறேன் ஆயுதத்தையோ எல்லா காகிதத்தையோ ஆய்கள் வேப்பம் கல்வி சார் எழுப்பிப்போம் ஓய்வு செய்வோம் தலை சார்ந்து செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: அச்சோ, ஒரு கிளி குஞ்சி. என்னாச்சு அச்சோ, உனக்கு என்னாச்சு? பயப்படாத சரியா, நாங்க உன்ன ஒண்ணு பண்ண மாட்டோம்.
1: நான் பறக்கணும்னு ஆசைப்பட்ட பறந்த, ஆனா வழி மறந்து போச்சு. என்ன வீட்ல கொண்டு விட்டுறீங்களா?
0: நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்ன வீட்ல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களால முடியாது.
0: நீங்க ஒண்ணு வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பாய்.
0: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
2: என்ன,
0: ஒரு பெரிய மரமா?
2: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
0: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
2: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
1: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
1: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வான.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்க அம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளிக்குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளிக்குஞ்சி,
1: காத்து அக்கா இவங்க தான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
0: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: கேட்டு கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சில்

0: இதுவரையும் இந்த சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மிஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவன் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா ATR@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.
2: சிறகுகள் ஏழுதே

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்கா உனக்கு தான்டா அர்ச்சனை.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
2: ஜிப்பும் போடணும் சார்.
1: முதல்ல ஜெட்டு போடணும்.
2: ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார்.
1: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
2: முதல்ல கந்து வெட்டி காட்டி கடன் வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிருந்தோம்.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில் துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

கொண்ட பூங்கொடியும் சுவை கொண்ட தேங்கனியே உடை கொண்டு மூடும் போது உறங்கும் அழகு தாமரை கண்ண

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே டே ப்ளீஸ் டே டே அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றேன்?

சந்தனத்தை கரைச்சு தாடா கண்ணத்துல பூச, தட்டு வரிசையை பிரிச்சு விடா ஊரே முறைச்சு பாக்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: ஏ தம்பி, ஏய்
1: வா
0: பாபா.
1: என்னங்களா
0: அட உன்னைதவா? ஏனப்பா ஆள் 6-7 அடி இருந்துட்டு அரைமுடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா? அது
2: மனுஷன் தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க.
0: எங்கிட்டயே நாட்டியம் பேசுறே நீ.
2: உண்மையை பேசுறதுக்கு பேரு நாட்டியமாங்கண்ணா.
0: டே மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோண்ண.
2: அண்ணா குடிஞ்சு தேங்காய் பொறுக்கறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க.
0: என்ன
2: பின்னால தெரியுது இல்லைங்க அரமனை.
0: அதுல வேலை சேரணும் பாக்க சொல்லு வேணா சேர்த்து விடுற.
2: இல்லைங்க அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க.
0: பைத்தியகார சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பாத்துட்டு வரணும் சொல்லு. அது ஒரு நியாயம் இருக்கு.
2: நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்கார நிலால போய் கால வச்சுட்டானுங்க. முடியாது நினைச்சதுனாலதான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: சரி இவ்வளவு விவரமா பேசுற நாய் கரண்ட மாதிரி பணியும் போட்டுருக்க.
2: நாய் தானே கரண்டுச்சு.
0: எப்போ
2: காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. அத பொறுக்கறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க.
0: நாய் ஜெயிச்சிருச்சாக்க?
2: இல்லைங்க நான் தானே
0: ஜெயிச்சேன்.
2: நாய் கொண்டு போட்டணுங்க.
0: அட பாவியே நாய போய் கொண்டிருக்கேன் பாரு.
2: நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானு.
0: ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டுருக்கு. ஆமா இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க?
2: எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா. ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க.
0: வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்க அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சிட்டு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தா இந்த தேசத்தை யாரு காப்பாத்துறது? என்கிட்ட வேலைக்கு வந்துறியா?
2: சரி
0: வேற என்ன
2: அமாவாசை
0: போய் அந்த கோயந்த கடையில் நான் சொன்னு சொல்லி கத்தி படம் நல்லா நகை நகை சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும்.
2: சரி
0: எவ்வளவு வேணும்?
2: ஒரு 500 ரூபாய் கொடுங்க.
1: ஹலோ இவர் ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா?
2: தெரியுங்க. இன்னத்த நிலவரம் போடுங்க அமெரிக்கன் டாலருக்கு
0: 7000 ரூபாய். இப்படி இப்படி ஆனா இது கருவத்துக்கு 7 போடப்ப
3: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஆக்கமும் கேடும் அதனால் வருதலான், காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு.
2: ஆவதும் அழிவதும் சொல்லால் வருவது.
3: Words can bring either gain or loss. Therefore, exercise caution and measure when you speak.
1: கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல்.
2: கேட்போரும் கேளாதவரும் விரும்பும்படி பேச வேண்டும்.
3: A good speech captivates the audience and makes people who missed it regret that they missed it and long to hear it.
1: திறனறிந்து சொல்லுக சொல்லை, அறனும் பொருளும் அதனினூங்கு இல்.
2: திறனறிந்து சொல்வதை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை.
3: The ability to speak well is more valuable than any other virtue or wealth.
1: சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து.
2: வேறொரு சொல்லால் வெல்ல முடியாத சொல்லையே சொல்க.
3: Choose and use meticulously appropriate words which cannot at any time be excelled.
1: சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது.
2: சொல்வன்மை சோர்வின்மை அஞ்சாமை உடையானை வெல்ல முடியாது.
3: It is difficult to defeat one who has the gift of powerful speech coupled with tireless hard work and courage.
1: பல சொல்ல காமுறுவர், மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர்.
2: சுருங்கச் சொல்ல அறியார், அதிகம் பேச விரும்புவர்.
3: Those who cannot be brief and to the point are the ones who love to keep on talking.
1: இணரூழ்த்தும் நாரா மலரணையர், கற்றது உணர விரித்துறையாதார்.
2: கற்றதை விளக்க அறியாதோர் மனமற்ற மலர் கொத்து போன்றோர்.
3: Those who cannot express and explain what they have learned are like flowers without fragrance.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
3: Talking without knowledge is like playing chess without a board.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted clay doll.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is the healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன். பாடம் வந்திருப்பவர் திவிஷ்.
1: யோவதி செய்வோம் அந்த நாக்கப்போம், இனியோவதி செய்வோம் அந்த நாக்கப்போம், தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம். நன்றி வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க அடுத்த பாடல் இதோ.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. அன்பை விட சிறந்த அழகு எதுவும் இல்லை, அன்பை விட பெரிய கடவுள் யாரும் இல்லை. இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆர்த்தி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நீர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன்ட் கலிபோர்னியால இருந்து நான் பேசுறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: காவேரி தென்பனை பலாறு தம் கண்ணில் வயலை பொறினை நதி மேவியார பலவோட திருமினி செலுத்தா தமிழ்நாடு. கல்வி சிறந்தா தமிழ்நாடு, புகழ் கமர் பிறந்தா தமிழ்நாடு, நல்ல பல்விதமாய் சதத்தில் மண்

நம் பதங்கும் தமிழ்நாடம் வள்ளுவன் தந்தை உலகினை கேள் தந்தவார் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றியாலும் செல்வ பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்நாதனும் போதி நீலே இந்த தென் வந்த பயிர கதினே எங்கள் தந்தையர் நாதன்ற பேச்சினே ஒரு சக்தி பேர கிருபூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ்
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியின் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

கண்ணம் கண்ணும் மலி வாங்கி மாடி செல்வோம், பின்வாங்கும் பேச்சே இல்லை, முன்னோக்கி சென்றே வருவோம், புன்னுப்பம் என்றே அதுவோம், கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய். பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நிசிறி வாவா வெள்ளே பை சொல்லவி எல்லாம் படிகட்ட பழவிட்டல் சொல்லக்கூ சரியா செய்ல ஜெய் சோ சோ சோ சோ.

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெருக்கூட்டமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேட்டுமை பார்த்தால் அது மாறிற வேட்டுமை இல்லை, என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலமாயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம்

0: ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மலையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ்.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

தேசமென்ற தோல் கொட்டவும், எங்கள் பாரத தேசமென்ற தோல் கொட்டவும். தனி காலில் மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய போல் கொள்ளுந்து நம்மள் வேண்டுவது மேற்கிறேன். காயத்தைவோ எல்லா காயத்தைவோ ஆயிரம் வேப்பம் கல்வி சாலையில் விற்போம். ஓய்வு செய்வோம், தலை சாயல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் சொல்வோம்.

0: semente todo el costado es normal, es de semente todo el costado un manri.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன? ஐயோ அம்மா, அம்மா! நான் பறக்கறேன், இன்னும் உயரமா பறக்க போறேன். இம்மாடியோ ரொம்ப சோர்வா இருக்கு.
2: ஒரு கிளி குஞ்சி என்னாச்சு? அச்சுச்சு, உனக்கு என்னாச்சு?
1: என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, காப்பாத்துங்க.
2: பயப்படாத சரியா, நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம்.
1: நான் பறக்கணும்னு ஆசைப்பட்ட பறந்த, ஆனா வழி மறந்து போச்சு. என்ன வீட்டுல கொண்டு விட்டுறீங்களா?
2: நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்னை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
2: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
3: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: பை.
2: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
1: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
2: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
1: பாவம், இது யாரோட கிளி குஞ்சு?
2: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
1: உங்க வீடு எங்க இருக்கு?
3: மரத்துல.
1: எந்த மரத்துல? ஒரு பெரிய மரத்துல.
2: என்ன, ஒரு பெரிய மரமா?
1: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆ, குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
2: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
1: சரி.

0: அதோ பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு, இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: எங்கே அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லன்னா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
3: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
4: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
5: காத்து,
2: அம்மா
5: இங்க வா, இங்க வான்ன.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
5: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
4: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
0: போடு போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவ நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவிய உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நிவ்யா குரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சுவையான டர்க்கி, அதாவது வான் கோழி ஒரு கிரட்டல் குழம்பு மாதிரி எப்படி வைக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து சூப்பரான நல்ல டேஸ்டான கறியாக இருக்கும். இந்த வான் கோழி நான் ஊரில் இருக்கிற நான் ஒரு நாளுமே சாப்பிட்டது கிடையாது. எங்கள் ரோட்டில் ஒரு பாட்டி இருந்தவ, அவள் வளர்ப்பா இந்த வான்கோழி. அவள் நிறைய வளர்ப்பா, வளர்த்துட்டு மாதத்துக்கு ஒருக்கா அவள் அடித்து ரெண்டு வான்கோழி அப்படியே அடிப்பாள். அடித்து அதை பங்கு போட்டு எல்லோரும் பிரித்து எடுத்து சமைப்பாங்க. அது அது இந்த வான்கோழி நல்ல பெருசாக இருக்கும். அப்படி தான் அவங்க சமைப்பாங்க. ரெண்டு அப்படி அடித்து ஒரு மூன்று நாலு ஃபேமிலி சேர்ந்து அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அதை பார்த்தா நான் சாப்பிட்றது இல்லை. இங்கே வந்து நான் கன காலமாக நான் சாப்பிடாமல் இருந்தேன். பிறகு ஒருக்கா தான் ஒரு ஆள் சொன்னால், நீங்கள் இதை ஒரு குழம்பு மாரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்கும், சிக்கனை விட நல்லா இருக்குமான்னு சொல்லி டேஸ்டில் சரியண்டு ஒரு நாள் நான் வாங்கி சமைச்சேன். ஆட்டுக்கறியே மிஞ்சுற அளவுக்கு டேஸ்டாக இருந்தது. உண்மையாகவே நான் முதல் ஒரு டர்க்கி டிஷ்லேயும் நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் வந்து எங்களை வீட்டை வந்தவங்க அதை சாப்பிட்டுட்டு இங்கேத்தைய ஆட்டில் கொழுப்பு இல்லைன்னு சொல்லி கூட சொன்னாங்க. அப்போ நான் இல்லை, இது டர்க்கி வான்கோழி என்று சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அந்த என்ன, அந்த கால் எல்லாம் வந்து மொத்தமாக ஒருடைய ஆட்டுக்கு கால் மாதிரியே இருந்தது. அப்போ அவங்க நம்பவே இல்லை. பிறகு அந்த மச்சையை பார்த்து சொன்னா, பிறகு மச்சையை எடுத்து பார்த்து தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க நான் சொன்னது உண்மைதான். அந்த மீட்டும் அப்படித்தான் இருக்கும். அப்ப இதுக்கு வந்து நீங்க இந்த பிரஸ்ட் மீட் எடுக்கக்கூடாது, அது உண்மையில டேஸ்டா இருக்காது, கறிக்கு டேஸ்டாவே இருக்காது. நீங்க அந்த தொடையோட சேர்ந்த கால் பகுதி அதை எடுத்துட்டு அதோட அந்த பீன்ஸும் சேர்த்து சமைக்கிறதுல தான் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரேவி அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த கொஞ்சம் திக்கான கிரேவி அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் பார்ப்போம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், டர்க்கியில் வந்து இந்த ஃபேட் குறைவு, அப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ், அது அவங்கெல்லாம் நிறைய வடிவாக அந்த டயட் பண்றாங்களெல்லாம் இதை நிறைய சாப்பிடலாம் வடிவா. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இப்போ சொல்றேன். ஒரு தொடையோட சேர்ந்த அந்த காலும் சேர்ந்து அந்த அந்த

0: அது ஒன்று. மற்றது ரெண்டு விங்ஸ் சேர்த்து நான் இப்போ ஒரு கறிக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடக்கூடிய கறிக்கு அது தாராளமாக போதும். அதுக்கு கூட போடுறதுக்கு உருளைக்கிழங்கு, அந்த சின்ன சின்ன உருளைக்கிழங்கு இருக்குதானே, அந்த பேபி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பொட்டேட்டோஸ், அது கொஞ்சம் வாங்கி அது ஒரு இந்த நான் சொன்ன அளவு டர்க்கிக்கு ஒரு ஏழு எண்ணிக்கையில் வாங்கி கொள்ளுங்க. வாங்கிட்டு அது மற்றது இறைச்சிக்கான இறைச்சிக்கு நாங்கள் பாவிக்க சமைக்கிறதுக்கு பாவிக்கிற மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உரைப்பு நீங்கள் குறைய சாப்பிட்றேன்னா நீங்கள் குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு வாசனைத்தூள் வேணும். அந்த வாசனைத்தூள் வந்து செய்கிறதுக்கு ஒரு 10 கிராம் கருவாப்பட்டைண்டா, 10 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கராம்பு, இது அவ்வளோத்தையும் நீங்கள் ஒரு உரலில் போட்டோ அல்லது மிக்சியில் போட்டோ நல்லா அடித்து கிரைண்டரில் போட்டோ நல்லா பவுடராக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைன் பவுடராக அடித்து வச்சுக்கொள்ளுங்க. அதை போட்டு அடித்து எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க, அந்த வாசம் போகாமல். நல்ல பெரிய பம்பாய் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது இஞ்சி உள்ளி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, அது ரெண்டும் சேர்த்து அரைச்சு அந்த பவுடரையும் வச்சுக்கொள்ளுங்க. பிறகு இன்னும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம் வேணும் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை ஒரு கொத்து ரொம்ப, அது கிடைச்சா வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, அது 1-2 துண்டு. மற்றது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மற்றது மஞ்சத்தூள் 1/2 கரண்டி, உப்பு சுவைக்கேற்ப, இவ்வளவுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்த்துக்கொள்வோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த டர்க்கியை வடிவா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவிட்டு நீங்கள் வடிவா அதை துண்டு துண்டுகளாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு எடுத்து அதை தண்ணி இல்லாமல் அதை வடியை விட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த உருளைக்கிழங்க நீங்கள் 2-2 பாதியாக வெட்டி தோலெல்லாம் சீவிட்டு 2-2 இதாக வச்சு அந்த ஒரு இடத்துல வச்சு அதையும் ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. நான் இதில் சொல்ல மறந்துட்டேன், 2 செத்த மிளகாய், செத்த மிளகாய் 2 அல்லாட்டி பச்சை மிளகாய் 2. இது செத்த மிளகாய் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வானிலையில் வானிலையில் இல்லை சட்டிக்கில் ஒரு திக்கான சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு நல்லா இந்த டர்க்கிக்கு இந்த எண்ணெயில் விட்டு அதை நீங்கள் சூடாக்குங்க. எண்ணெய் சூடாகி வரைக்கில் இந்த செத்த மிளகாயை, இந்த செத்த மிளகாயை அதுக்குள்ள போடுங்க முதல்ல. பிறகு அந்த செத்த மிளகாய் போட்ட கையோடைய எண்ணெய் கொடும் சூடா இருக்கப்படாது, லைட்டான சூடு இருக்கல. பிறகு அந்த பெருஞ்சீரகம் முழுசான பெருஞ்சீரகத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நீங்க அதை கொஞ்சம் வாட்டினீங்கன்னு சொன்ன அந்த கொஞ்சம் பொரிஞ்சு கொஞ்சம் சாதுவா பொரிஞ்சு வரணும், கணக்க பொரியக்கூடாது, சாதுவா பொரிஞ்சு வரும். அப்பவே அந்த செத்த மிளகாயோட வாசமும் பெருஞ்சீரகத்துல வாசமும் வர தொடங்கின உடனே இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போடுவோம். அதுக்குள்ள வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப கருவேப்பிலை எல்லாம் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அது ஒரு 1/4 பதத்துக்கு வரட்டும். 1/4 வாசு பதம் வந்து இந்த கண்ணாடி பதம் வந்து அதுக்கு மங்கால ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கி வர நேரம் நீங்கள் இந்த பெருஞ்சீரகமும் மிளகும் சேர்த்து இடித்த அந்த தூள், அந்த தூளை போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. வதக்கிக்கல நல்ல வாசம் அது, அப்படி அந்த பெருஞ்சீரகம் முலாம் சேர்ந்து அது அவ்வளோ சூப்பரான வாசம் ஒன்று உங்களுக்கு வரும். அந்த நேரம் நீங்கள் இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போடுங்க. இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போட்டுட்டு அதை அப்படியே நல்லா பிரட்டுங்க. நல்லா பிரட்டி அந்த எண்ணெயில் நல்லா கோட் பண்ணு பழட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த டர்க்கியை, டர்க்கி மீட்டை சின்ன சின்னதாக வடிவாக வெட்டி வச்சிருக்கோம் நீங்கள் கவனமாக. என்னடா கொஞ்சம் நேரம் அவிய வேணும், கோழியை விட இது கூடுதலான நேரத்துக்கு அவிய வேணும், ஆனால் கரையாது. அதால் நீங்கள் சின்ன துண்டுகளாக வெட்டலாம். அதை அப்படியே போடுங்க, சட்டிக்கில் போட்டுட்டு அதை நல்லா பிரட்டுங்க. எல்லா மீட்லேயும் இந்த பேஸ்ட் வந்து இந்த படட்டு முழுக்க எல்லாம் பட்டு அது பிரண்டா பிறகு நீங்கள் கொஞ்சம் போல உப்பு போட்டுட்டு அதை அப்படியே மூடி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போல தண்ணியும் விடுங்க. ஒரு கால் கப் தண்ணி, ஒரு அடி அரை கப் தண்ணியும் போட்டு ஒரு கப் கிளறி போட்டு அப்படியே மூடி விடுங்க. அது நல்லா வேகட்டும், நல்லா வெந்து ஒரு அளவுக்கு வரும். அது நல்லா வாசமாக இடைக்கிட ஒரு கப் கிளறி விடணும், இல்லாட்டி அது வந்து அடிப்பிடிச்சு போகும். தண்ணியை பார்த்துக்கொள்ளுங்க, தண்ணி போதாம இருக்குது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நீங்கள் அதை அவிக்கலாம். அடிவா நல்லா அவிச்சு அந்த நல்லா வரட்டும். அதுக்கு பிறகு நல்லா இறைச்சி வெந்துட்டுது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் மிளகு வந்து வெந்துட்டுது என்று சொன்னால் நீங்கள் இந்த மிளகாய்த்தூள், அந்த இறைச்சி மிளகாய் குழம்பு மிளகாய்த்தூள் அதை தூக்கி போடுங்க அதுக்குல. அதாவது ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து இந்த இறைச்சிக்கண்டே ஒரு ஸ்பெஷலான தூள் வடிவாக நாங்கள் அரைச்சி எடுப்போம். நல்லா வறுத்து மிளகாய், மல்லி, சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாம் போட்டு நாங்கள் வறுத்து வைப்போம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக முந்திரி பருப்பு ரெண்டு மூன்றும் போடுவேன். ஏனென்றால் அந்த கறி வந்து நல்ல திக்காக டேஸ்டாகவும் வரும் அந்த வாசத்துக்கு. அதுக்கு அந்த மாதிரி நான் இப்போ வறுத்து வச்சுருப்பேன். அது பார்த்துக்கொள்ளுங்க. என்னண்டா நட்ஸ் அலர்ஜி கெனை பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது. அப்போ அதால் அதை நீங்கள் நட்ஸ் அலர்ஜிக்கு இருக்கிறாக்கள் பார்த்து அவாய்ட் பண்ணி அது செய்ய வேணும். இந்த அப்படித்தான் அந்த மிளகாத்தூள் செய்கிறது. நான் அந்த ரெசிபி ஒரு நாளைக்கு தாரணுங்க எல்லாருக்கும். அந்த மிளகாத்தூளை போடுங்க, போட்டு நல்லா கோட் பண்ணி எடுங்க. நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுங்க. வடிவா கோட் பண்ணி எல்லாம் வந்தா பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த தூள் அவியறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க. இன்னும் தண்ணியை விட்டுட்டு அது திரும்ப அடுப்ப மிதமான சூட்டில் அப்படியே அதை திரும்ப கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் போல வத்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் நீங்கள் இந்த வாசனத்தூள், இந்த வாசனத்தூளை நீங்கள் மேலால் வடிவாக தூவி அதை நல்லா ஒருக்கா பிரட்டிட்டு நீங்கள் எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அந்த அவ்வளவு சூப்பரான டேஸ்டான ஒரு கிரேவி எல்லாம் சேர்ந்த மாதிரியான டர்க்கி கறி வரும். இதுக்கு நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த கடைசி இந்த வாசனை பவுடர் போட முதல் கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த தேங்காய்ப்பால் நீங்கள் விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இந்த தூளையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சுவக்கை சூட்டிலேயே அது நல்லா கறி சரியாக கொதித்து நல்லா வரும். இந்த கறியை நீங்கள் வந்து எண்ணெயத்தோடு சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். இதில் நீங்கள் கொத்து ரொட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அபாரமாக இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த கறிக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தன்மையோடு செய்யணும் நீங்கள், அவ்வளவு சூப்பராக நல்லா இருக்கும். இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் இறக்கி ஆறுனா பிறகு கொஞ்சம் தீசி புளி நீங்கள் விட்டு இறக்கலாம், இந்த விட்டு பரிமாறலாம். அவ்வளவு சூப்பரான டர்க்கி பிரட்டல் கறி ரெடி. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் இன்றைய நிகழ்வு டர்க்கி அதாவது பான்கோழி கறி செய்யும் முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட். நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: எந்த படித்துறையும் காணமேடா.
1: ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரோ?
0: அவர் தான் வீட்டுக்கே போக மாட்டேனாரு. நம்மள மீறி எப்படா போவாரு? தலைய வச்சிருவாரு.
2: படித்துறை பாண்டியனை தர்றீங்களா? ஹாஸ்பிட்டல் அட்மிட்
0: ஆயிருக்காருல்ல,
2: சிட்டி ஹாஸ்பிட்டல்ல.
0: இங்க
2: சீக்கிரம் போங்க.
1: ஐயோ, அண்ணனுக்கு என்ன ஆச்சு?
3: அம்மா அம்மா,
4: அசைப்படாது. என்ன
3: நாலு குச்சிய வச்சு கொட்டை
0: போட்டுருக்க?
3: அத ஏண்டா கேக்குற? அந்த குள்ள போயிருக்கானே
0: டோரிக்கண்ணே, அனுப்பிச்சுட்டான்.
3: உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டான். அந்த அண்டாவை ஆட்டைய போட்டு உங்க குடுத்து விட்டு படித்துறையில லேசா அசந்து படுத்திருந்தனா, அப்ப கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பய உள்ள ஒரு விரகிட்ட எடுத்து கதற கழுவடிச்சா பாத்துக்க. அவன் அடிச்சடியில அங்கேயே வயக்க போட்டு விழுந்துட்டா. முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறேன்.
1: அப்புறம் என்ன ஆச்சு?
3: அப்புறம் என்ன ஆச்சு?
5: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

மிக பெரிய அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன், நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் ராணுவ அணிவகுப்புகள், விமான சகாசங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த வாரம் உலகின் பல பகுதிகளில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவானது. ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் நிலவியது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வெப்ப நிலையால் 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. விஞ்ஞானிகள் இதற்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என்று கூறுகின்றார்கள். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்குகள் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அணு திட்டம், பொருளாதார தடைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. மறுபுறம் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றன. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் பிறகு மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பலர் இடிபாடுகளில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மீட்பு குழுக்களை அனுப்பி உதவி செய்து வருகின்றன. இந்த வார விளையாட்டு செய்திகளில் விம்பிள்டன் டென்னிஸ், உலகின் மிகவும் பிரபலமான டென்னிஸ் தொடரான விம்பிள்டன் 2026 அத்தியாயம் இந்த வாரம் தொடங்கி இருக்கின்றது. உலகின் முன்னணி வீரர்கள் பட்டத்துக்காக களம் இறங்கியுள்ளனர். 2026 பீபா உலக கோப்பையின் நாக் அவுட் சுற்றுக்கள் ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தி வருகின்றன. முன்னணி அணிகள் காலிறுதிக்கான இடத்தை பிடிக்க கடுமையான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கின்றன. பல அணிகளின் சிறப்பான ஆட்டம் வெளிப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகின்றது. இதுவரை இந்த வாரத்துக்குரிய உலக செய்திகள் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் யூடியூப் தளங்களின் ஊடாக கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்தீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.